ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர் நறுக்கரே விழா சோசுக்கு சகஜே பாயே சத்குரு சங்கத்தியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியார்